இப்போ சி இத்தபி மனோ உடைக்கு தெமினிஸ் மேங்கான் எப்போ ரோய் தேவானோ ஐயோன்னரா நம்ம வாக்கியான கக்காக்கி போஸ் யாரே மென்னம் தப்பி கொங்குறா மெய்யேசனா தெய்மே தான் பண் காந்தானுங்க இருக்கும் நடத்தாரி போனும் தப்பி ஒத்தாய் கனாருனா பையை தேத்தமாறையை கேசனா தெய்மே தானு கோக்கியோகா தித்தாய் ஐயோ நான் கொண்டார சப்போத்தோக்கார நம்ம வாக்கிய சின்ன கடி நம்ம அங்கே நேரம் ஐயோ மெவரி தெரியும் வாக்கிய National Customer Service and Improvement Center. Get the center at the Nana Compound and Office the Pedestrians in the Public Service Office. Get the PSO by the key. Rangi Sane Ganakam Katakirai. Tapi wari kita tay mangkaya ya rokoro intokina arawan ka hakpo sayo.